0: ஆமா, இதுதான் பார்க்கறான் குடிதாடி கலி உண்டாடே. நமக்கு நாங்கள ரேடியோ கண்டிங்க ஆரமாய் மாட்டிது ரேடியோ பலாக்கு திஜி ஜிரினே தாதே அம்மி சிம்சன் ஜிம்மி ரகி கம்புதா நாங்க கண்ண குரடி ஆக்கணும் மக்கு நாங்க கண்டிங்க எப்பேன் மேல பெட்ரோஸ் எல்லை ஆர்ஜி இஜ்வானேஸ் இபக்கியோ இப்பேந்தி நபிலவே பக்கப்பேதே அக்கிட்டம் புலான் தும் கிணங்கள் சாரி மட்டு அக்கிட்டம் புலான் இது மியாதுல் மாலிக்கு மனாக் சாரி சுடாவில் ஹலாத் கண்டிங்க எப்பேன் நசானு குட்சசா நான் கடிகினை அதுல் மாலிக்கம்
1: Rere no nak kena DJ. Enggak apa tadi Jelina ya, man merti WhatsApp kena FM. Masa nang da tempengin aku tu pada sending ya. Sending man tadi Ivy Alexandra Hiti aku pengen dan. So tengah aku sending man tadi Alexandra Junior bila patan di Flex Don. Lalu langsung siang pergi nawaan.